காய பரகிதேஸ்ய பிரேமஸ்வரூபுல தயகல ஹயமும் சத்தியமுதோ கூடின மாட சேவதோ கூடின தேகமும் எட்டி பாதலகு எட்டி கஷ்டமுலகு குரி காதனி சத்தியான் குர்த்தின்சாலி. பிராச்சீன காலம் நுண்டி பாரத தேசமும் உன்னத பாவமுலத்தோ உத்கிருஷ்டமேனட்டு கர்மலத்தோ திவ்யமான மனசுத்தோ தேதீப்யமான உதயமுத்தோ ஜகத்துனு அநேக விதமுலகா போஷிஸ்து வச்சிந்து. தேசகால பரிஸ்தல பிரபாவமனு புரஸ்கரிச்சுக்கொனி ఈ ఆధునిక యుగమునందు ప్రాచీన సంస్కృతిని విస్మరించి ఆధునిక సంస్కృతిని విశ్వసించి మానవత్వాన్ని మరచి దివ్యత్వమును చింతించక దానవత్వమునందే జీవితము గడుపుతున్నాడు మానవుడు.

பாகமு எனோ வலமிதிவோ விஷ்ணு கதா விலரோ பாக்யமு விஷ்ணு கதா. Thank you.